0: பல் மிருகஜல் பக்கணம் சமபருது புறகல் திருநன் கொய்கதன் அகின கயுனுய பல் மிருகஜல் பக்கணம் தெதகுல் விதுவதம் தகுலும் கோவதம் சிதிவையொன்னம் தகருள் பஸ்பதம் தபக்கர் சிந்தோ badona seran sebuh nyuni tai dai mabuh bile bismoy bisam lambrana gabon nyom tuki be ta nyu nyom bamu defse la ton nyane won ci wetam madu bamba di mer japu nazran ci ter te gene wol ko bar lile rek doy nandam madu bamba di mer japu nazran ci ter te gene wol ko bar lile rek doy nandam madu bamba di mer japu nazran ci ter te gene wol ko bar lile rek doy nandam limu wayon nenama gife kuñcim kemam te edel do tu am kuko dab ci wakam kuko bolé mbeureum bunu pesé nga xam ni ka dani bañam du ka togol deureum kuko di nga toro fi ku fi lal der ci ndoxum bu ja tabé soroxum ñu dajel ko dejeum ba fi diiné wañax dekk bëx bëx di bax ñafi won dum ba tax ku ne daggu ruqam ba mu neexe ñu ñew bëgg ko bété kaw ku ne na ma firaw di fa gaddu dënam man noppé bi war nax la da mbeur wax ca ndar mind ma nge du far ku fa dem tek bëtam fu fi lek macce tol fi ca def abu dogal fu fi jullit di tal julli war ko geureum mani disit sabar mom miñu teggil na xar kon nan wajal ko ngir ku ja beñ am geureum mani disit sabar mom miñu teggil na xar kon nan wajal ko ngir ku ja beñ am geureum barki borom tuba
1: asinu mu'jammatan wal kafu war raw